0: தகும்ப இது இருந்தம் பாரமாத புவரப்பன்
1: பண்றாங்க. போய் நல்லி உனக்கு நான் பண்றா கே பலாபுரத்துக்கு போய் கே போன சொல்றேன்.